இந்திய மகாகவி ரவீந்திரநாத் தாகூர் பிலிபந்தவ நொதன்னா கினிக் நொம்பிதிதாரா எத்தானம்சிய தாதுனேதி எதுமாகே கீதாஞ்சலி கிருத்தியட நொபெல் சாகித்த சாம்மானியாக் கிலைப்புனா கீதாஞ்சலி கிருத்தியங் சிங்கல கீத்த கணனாவாக்ம ரச்சனாவீதி பினபவத் ஒப்பட சந்தாங்கரான்ன கமித்தி மாம் தோராகத்து கீதியட மே மா சந்தாங்கரன புத்கலியங்கி சம்பந்தத்தாவியத்தி வினவா ஸ்ரீலங்காவே மகாகவியகுவன பிபி அல்விஸ் பெரேரா நம் அப்பே கவியா மலக் கதா கரை கீழா காவி நிர்மாணியாக் ரச்சனா கலா மே கவி சித்துவம கீதையகட்ட பிரதி நிர்மாணிய கிரீமட்ட பிரவீண கீத ராஜக டோல்டன் அல்விஸ் மகதா சமத்தேனோ மே கலாக்கருவன் துந்தினாகி சிஹிபத் கிரீம மாம் மெஹிமோதே சித்தகலே மென் மே கீதே சந்தஹா மே துந்தினாம கிசியங் மாவதக் விவரக்கல நிசா சரல சுகம ரமணீய கவி பஸ்வஹரக் யுதாகின திபின மே கீதைய பதலாலித்திய அபூர்வி மன்சித் அதகன்னவா ரவீந்திரநாத் தாகூர் நிர்மாணிய கரன்னே இந்திய ஜாதிக நிதஹாஸ் சடன உபரிம ஆகாரியன் திபின சமயகை கீதாஞ்சலி மகா காவ்ய அப்பே பிபி அல்விஸ் பெரேரா மகதா தமங்கே பத்ய ரச்சனா நிர்மாணிய கரன்னே அப்பே நிதஹாஸ் சர்களே பவதின காலேக மா மே தோராகத்து கீதைய மேத பாகியே ஜாதிக புனர்ஜீவனைய அத்திகிரீமட்ட சமத் விலாத்தியன கீ பத டோல்டன் அல்விஸ் தனுவ சா சங்கீதே நிர்மாணய பண்டித் அமரதேவ் காயனைய நந்தா மாலினி